கொண்டுவிடுவேன் மறைக்கு. ஆனால் இந்த என் கூட ஓய்வோயரா மறக்க பொருட்டு வந்துடுவோம்லாம். எச்சா மறக்க பரவாயில்ல.